0: அடுத்த லைன், மாடு இல்லை, அத மாடில்லைன்னு எழுதிருக்காங்க. மாடில்லை, குதிரை இல்லை, மாயமதாய் பறந்திடும் பார், தீயில்லை புகையும் இல்லை தீவிரமாய் சென்றிடும் பார், காலாலே மிதிப்பதனால் கடும் விசையில் போயிடும் பார், ஒன்றன் பின் ஒன்றாக உறும் பைதாக்களை பார். பைதாக்கள் என்ன தெரியுமா? சக்கரம். கரெக்ட், கரெக்டா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்த வரி, அக்காளும் தங்கையும் போல் அவை போகும் அழகை பார்.
1: அப் மை கீத் சிகானே வாலா ஹூ. யோ கீத் கெஹர்வா தால் மே நிபத் ஹை. இஸ் கீத் கோ கானே கே பூர்வ ஹம் ஆப் லோகோ கோ தோ குட்டோ மே விபாஜித் கர்த்தே ஹை, ए ग्रुप तथा बी ग्रुप. गाने में गुनगुनाने में दो घुटों में ही प्रस्तुत करना होगा. अब मैं गीत सिखाऊं, पहले गुनगुनाना, स्वर मैं बोलूंगा, ए ग्रुप को गाना है.
2: ससपा मगारी रीगा,
3: ससपा मगारी रीगा,
2: ससपा पामागरी सा, ससपा मगारी रीगा,
3: ससपा मगारी रीगा,
2: ससपा पामागरीसा,
3: ससपा पामागरीसा.
1: इसका हम ही है, अब दोहराएंगे.
2: ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला ला, वन टू वन.
1: अब बी ग्रुप.

0: याद रखिए, ये पूरा होने के बाद घंटी की ध्वनि आनी चाहिए। पहला अंतरा
1: माड़ी
2: குதிரையில்லை
1: குதிரையில்லை
2: மாயமதாய் பறந்திடுவார்
1: மாயமதாய் பறந்திடுவார்
2: மாடியில்லை குதிரையில்லை
1: மாடியில்லை குதிரையில்லை
2: மாயமதாய்